சமவத்வியாப்ததேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. யஸ்மின் சர்வம் யதஸ் சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வ பாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மராம்யஹம். யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ரமருதஹ ஸ்துவந்தி திவ்யை ஸ்தவை வேதை சாங்கவத க்ரமோபநிஷதை.